0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: மார் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுஞ்சிரே வேர் குவாரோ
0: பியும் சுஞ்சிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான் லங் யூ பீடோ டெல் ஆ லோகா காமு பெனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியும் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான்லாம் யுபிரோ டெரா லோகா காமு பெனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.